சுஷீலாக்கு இப்போ அமைச்சமே மேற்கு வேஸ்ட் லோபி லோபி சமாதமி அலீன ஜஹால தீபல் 1000 இயர்ஸ் லவ. ஓகே ஹெம்விமா ரீம்கே ரிக்வெஸ்ட் ஜஹால மிதே ஹித்தி பலாஷே மிதவே ஃபஹு 1000 இயர்ஸ் மீ லவ் ஜஹால் தேன இங்கே மிதவே கீக மிகடிக குரியம் மிகெந்தா டீ டைம் ரிக்வெஸ்ட் மிஷோ நிம்மாலா மீ வக்கிவெதனி எமே ஹாயும் தெரினவரங் உஃபாவெரி வரப் பாஹச்சவெரி துவாக்கங்க இதே வஸ்தாமலேக்கும்.

அதி திமன் ரஸ்கலாங்கே ஆயத்தகும் எச்சு ஏனாயங் எங்கி ஜனம எச்சு புரசாரயகம் ஹதாகங்களே எவரென்னங் இஹானா தெரிக்கந்தெனிவி அஜாபு முட்டே.